அவருடைய தொதுவென சித்தி கேனப்பையா கரமில்ல நாய் டாக்கர் ஐயா.